அபயவரதனாய் வாழும் புறா புண்ணியமணித்தரையில் அபயவரதனாய் வாழும் சிவ சிவ சிவ சிவ சங்கரனே.